படத்து ஸ்கிரிப்ட் சந்தியா பாதம் செல் பூஜிசு பகுல் சமாதம் முக்கு தூது நிபூக்கண சாரம் திரைபால் திஹால் விசாரம் கல்மாலா திருக்குலாட்டம் தோய் தோத்தி பசுக்கு பாட்டம் ஜே ஜானுசு பிரம்ம கர்மம் சாப்போ குட்டு நிச்சோ கர்மம் கௌனானுக்கு நேச்சோ திஹாவை வேணு சத்குரு வாட்டு நப்பாவை போடி கப்படும் சுமாமனா சாட்டு துனியா அந்தர் ஜாவனா மந்தா சங்காயா பணா ஆப்பே ஹி கீதா பாவனா ஹுக்கு கியமன பாவனே ராத் ஈடே அக்கே ஜாவனா நங்கா